ஐடியா சத்யா தர பக்கி நீஞ்சா சக்சஸ் ஜெயிலின் பொங்கிசான 200,000 கஜா ஷில்லிங் அவை நெகமச்சு கேரளாக்கு பக்சிச்சு கிமச்சு கேரளாக்கு பக்சிச்சு அவை இல்லைக்கு கருத்தாய கசம் போகும் மீத்தனே ரபி சக்கே மீத்தனியோ சகேகரேன் அவோ எகோ கீஸ்து புகுசி தகேங்க இம்மச்சி சி வர்ச்சி கேக்கு திகிச்சேங் பார்த்து திங்கன ஒல்லுகாவோ என்று தப்பாத்தன பைசி என் பார்த்து தினுத்தன் மீத்தன் ரபி சக்கே மீத்தனியோ மீத்த ரபி சக்கே இத்த 14,000 கன்யா ஷில்லிங்ஸ் மீத்த ரபி சக்கே ஒத்தஞ்சு பா 22,000 மீனபா 22,000 மீ 164,000 அகோ மீ 300,000 அகோ மீ 53,000 அகே 8,000 ஸோ அம்மச்சி கிபர் சிங்க எத்துக்குள் கீசு பார்த்து தினுவேன் எல்லாமே என்று தோய் So, gegel tawnen I know. When tawnen number 1, number 2, number 3. Pendir abisa jutan ke choko sibil line it ko non ton. Yego gis tem bogisi number 1, komma ge bendi bogisi number 1. Kegel gel nerube ko kawa bogisi tai non. Kisip tul ko notane. Aya, nitan ko ara kara kasan, nitan ko letu en in lucky box. Nitan ko notane letu lucky box. Aya, amma ichil gita sta, gun ko mal engine yat bogisi tai non. Ya nege cham. Yat nege cham in bogisi number 1. Away number 6. Alafu testa bonacho ba 1500. Yan ge at ko 0. Kegon in 1500 ko tienge ngot ko miten bogisi noton aya chill star 292 asho ya bogisi nege cham en gun yo to bogisi nege cham sige e bar chinge tul ge cheng batan net ki bar chinge tul ge cheng batan net tur ge nyoru aya chill star 292 ash ya nege cham chitano tane o tu ene tai ko no tane go nege ke cheng line na be aya star 292 ash ya bogisi ta ge tugul en gun So, agine le yoto bogisite, komu chinyor chike 300,000, imu chinyor chike 164,000, anago 53,000, anago 220, anago 8,000, anago 14,000. So, chilji to star 292 ash. Aya, magere vike tiyeme. Magere vike tiyeme. Chil star 292 ash. Manachi otko jita negita honi kumara go 300,000, eh? Manachi go 300,000. So, chil star 292 ash. Star 292 ash ya pogisi nege cham ya titaga 1 amma jitana wato pogisi number 1 ko ya titaga number 2 ko ya titaga number 3 ko ya titaga number 4 number 5 ag number 6 ko wuna wangitia star 292 ash star 292 ash bulla nina tae 53,000 Kenya shillings 53,000 Kenya shillings hey chamune 53,000 கங்கனியோர்ச்சி பொகிசி நம்பர் டூ ஸோ மாத்தை தெரிஞ்சுட்டோம் பொகிசி நம்பர் டூ கசாஞ்சுனோ காக்கோ 53,000 கொத்தாவுனே பொகிசி நம்பர் டூ ஸோ யாங்க கொத்தாவுனே பொகிசி நம்பர் டூ